0: யோம் தரர்வான் நின்றான் ஓ தா பொன்றன் ஓ கருவான் ராய் திறன் ரோனக்கு மெத்தகாய் நகுசினானிகு ஏமேன் ராய் நிகப்தா கிரிபேஸ்
1: அவை தி சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் புன்திராபத்த அரியகாயின கிரோ என்சினியனபே ஐகாரகினி பாக்குவ பொருந்தும் மகுரி நீரகிரக்கு நகரவான் தகவாய் தி புரீஸ் தி கோஸ்ட்வே அவை தி பொன்
2: புகனுக்கு நைர பாந்தாய் ஐர நகுமை கவரீர நரச்சென்ஸ் ஐகா அனத்தை இந்த பயிரு கிசாக பியூட் இந்த பொங் வப்பி மேவ நகுன் வப்பி மெனி மேவ அந்த டெம்ப மோவ தேங்க வப்பி மோனோ
0: நாட்டு சாங்கோ கினை அங்காய் அம்மின்சினியா Pekadi metua ni yang anda kira mesuaki na anak tarat-tarat itu kini terpakai ni mengeroy menom roy awai turun upai ni merungin kukurin kai on tai in the future.
3: Ayer di kini mana pada ye baterang? Nana rapatan kali kira kekiti metua ni kina kini kai ate STWSP TSTSP the boy dia the koi tivo the trip. Maya punin sini ada petan nak puri gay.
2: Siapa nang kau muli ayo? Atau, nah, saka sepuluh anda saka fiul ke negara ni poskoro, tiba ini.
3: Ya, jadi
0: lu eh, kurang ngawa, itu kenapa? Oh, itu kenapa? Oh, itu the coil, the BUP, PVU, cages. Ngaya pun insinya nape tani makuri ya? Aika angin nangka ya, nanti pota kini makuri ya yo. Oh, ni kota kini nape? Meterapa tani kata ide, kaya na contractors, aki amakuri mengai. Ya pun nangin gak kami tak kuan wan tepunga, ya pun nak suangko. Pangai anak pun ipen nape ni kosi, aya service nak koye tepota na meta. Oh, aipun imis nape ngi poira uak. Hai, sana kon nora kanwan wa.